5:31 நிமிடம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பெட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தமிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்.

5:53 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம்

பொருளை தாங்குவது போல தாங்கி சம்மட்டியால் அடிக்கும் போது அதற்கும் இடம் கொடுத்து நொறுங்க வைக்கும் கொல்லர் பட்டறை போன்றது. நண்பர் போல நடித்து நேரம் வாய்க்கும் போது கெடுதல் செய்ய நினைக்கும் தீயவரின் நட்பு. குறள் எண் 821 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

பக்தி நேரம். இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிந்தித்து குழம்பாதீர்கள். 6:03 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் கலை நிறை கணபதி.

பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 6:11 நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் அன்னபூரணி எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது.

6:15 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கிருஷ்ணா உன் நாமம்தானே, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இருக்கும் வரை வேர்கள் ஓய்வதில்லை, மனதில் வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்பதில்லை. 6:22 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் தங்கமயம் முருகன் சன்னிதானம்.

நீர் இருக்கும் வரை வேர்கள் ஓய்வதில்லை, மனதில் வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்பதில்லை. 6:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் தங்கமயம் முருகன் சன்னிதானம்.

0: தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.ECIGOV.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள்

0: பக்தி நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 6:45 மணிக்கான மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.

0: சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சியானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சிக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களிலிருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சியை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39°C முதல் 40°C ஆக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். புகை நமக்கு பகைதான். அது எந்த புகையாக இருந்தாலும் சரி. அதென்ன எந்த புகை? ஒன்னு, நாம் புகைப்பது பீடி, சிகரெட்டு, சுருட்டு இவற்றை பிடிப்பதால் குடிப்பதால் உண்டாகும் புகை. மற்றொன்று, எதையாவது வேண்டியது வேண்டாதது போன்றவற்றை

0: உளுத்தி தீவச்சு அதன் மூலம் உண்டாகும் புகை, எந்த புகையாக இருந்தாலும் அது நமக்கும் நமது சூழலுக்கும் பகைதான். இதுல முக்கியமானது, ஒருத்தருக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இருந்து அவர் அந்த செயலை செய்தால் அவருடன் பக்கத்தில் இருப்போரையும் சேர்த்து பாதிக்கும். ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று பிரிப்பார்கள். புகையிலை, புகை பிடிக்கும் பழக்கம் பண்டைய காலகட்டத்திலிருந்து நிலவி வந்தாலும் தற்காலத்தில் சமூக சூழலினால் சின்னஞ்சிறு வயதினரையும் பெண்களையும் மறைமுகமாக பாதிப்புக்குள்ளாக்கி நுரையீரல் புற்றுநோய் போன்ற உயிர் குடிக்கும் நோய் வர காரணமாயிடுச்சு.
1: கார்த்திகேயன் சார்,
0: நீங்க புகை பிடிக்க மாட்டீங்க, புகை பிடிப்போர் பக்கத்துல கூட போய் நிக்க கூடாது. புகை பிடிப்பதால் வாய், தொண்டை, உதடு, நுரையீரல், வயிறு உட்பட பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன. புகை பிடிப்பவர் கூட இருந்தால் அந்த பழக்கம் இல்லாதவர்களுக்கும் வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு 51% வாய்ப்புள்ளதுன்னு லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. சுமார் 7000 பேர்கிட்ட எடுக்கப்பட்ட 5 ஆய்வுகளை பகுப்பாய்வு செய்து இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ், அதாவது புகை பிடிப்பவரின் அருகில் இருப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் பொது இடங்கள்ல, கல்வி நிலையங்கள், அலுவலகங்கள், மருத்துவமனை வளாகங்கள்ல புகையிலை, புகை பிடிப்பது அறவே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் மக்கள் எல்லாரும் இல்ல, இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் புகை பிடிப்பதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தன் உயிருக்கு தன் வாயில் தானே உலை வச்சுக்கிறாங்களே. என்னன்னு சொல்லலாம் இத, புகையிலை தோன்றியது அமெரிக்காவில். தக்காளி, கத்தரி, சுண்டக்காய் குடும்பத்தைச் சேர்ந்தது இந்த புகையிலை பயிர். புகையிலையின் வரலாறு கிமு 6000 ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. காய்ந்த புகையிலையின் புகை தங்களது வேண்டுதல்களை கடவுளிடம் நேரடியாக கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை அமெரிக்க பழங்குடியின மக்களிடம் இருந்தது. அதனால தங்களது நிலத்தில் செழித்து வளர்ந்த புகையிலைகளை கடவுளுக்கு படைத்ததோடு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
1: கார்த்திகேயன் சார்,
0: கடவுள் தங்களுக்கு கொடுத்த பரிசான இந்த புகையிலையை 1492 கப்பலேறி வந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸிடம் அமெரிக்க பழங்குடியினர் பரிசாக கொடுக்க அங்கிருந்து தொடங்கியது புகையிலையின் உலக பயணம். நல்லது கெட்டதுன்னு பகுப்பாய்வு செய்துதான் எதையும் பயன்படுத்தணும். பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பில்லாத தீமையை விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது என்கிறார் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது நம் உயிரை குடிக்கும் புகை நமக்கு தேவையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

சட்டம் என்ன சொல்லுது, ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் பத்திரிகை துறை, அதாவது பிரஸ் அப்படின்னு சொல்லுது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே இதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான்கு தூண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேஷன் வருது, ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஜுடிஷரி, அடுத்ததான் மீடியா அண்ட் பிரஸ் வருது. அதாவது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகங்கள். சட்டமன்றம் என்ன பண்ணுவாங்க, சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் அதை வந்து நிர்வாகப்படுத்துறது தான் நிர்வாகத்துறை. அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசு இருக்கிறது, அந்த அமைச்சர்கள், பிரதமர் எல்லாமே இருக்கிறது வந்து நிர்வாகத்துறை. அடுத்ததாக சட்டங்களை நிலைநிறுத்தி நீதி வழங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள். ஸோ அதில் நீதித்துறை வந்துடுது. அதுக்கு அடுத்ததாக இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு சாதகமாக இல்லை, மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சரியான முறையில் எடுத்து கேள்வி கேட்டு இதில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மீடியா, ஊடகம், பிரஸ். அதனால தான் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இந்த பிரஸ்ஸை வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஊடகத்திற்கான சுதந்திர நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்ட்டு. ஸோ இந்த டேயில் இன்னும் பல முக்கியமான விஷயங்கள், இதை பற்றி, இது எங்கேருந்து வந்துச்சு, எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் இது வந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம வந்து சின்மையுடைய குரலில் முத்துக்குமார் வரிகளில் பாடல் கேட்க போகிறோம். பூ படத்துக்காக ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதோடு.

0: ஆக்ஷன்
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யார் அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எல்லாமே டோலு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

இருந்திருக்கு. ஓகேவா? அதாவது செய்தித்தாள்களா இருக்கட்டும், இல்ல ரேடியோ, டிவி, இது எல்லாமே பெரும்பாலும்

அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து அதற்கு எதிரான குரல்கள் எழும் பொழுது பயங்கரமாக வந்து அடக்குமுறையில் இது பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து உயிரிழக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது அரசுக்கு எதிராக ஒரு ஊழல் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஊடகத்தில் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஊடகம் சொல்ல முடியாமல் முடக்கப்படுறது, இல்லைன்னா அதை சொன்ன வெளியிட்ட பத்திரிகையாளரை அந்த

ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 3ஆம் தேதி சர்வதேச ஊடக சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி அறிவித்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் இது வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து பல நாடுகளில் ஊடகத்துக்கு எதிரான விஷயங்கள், ஊடகத்தை தணிக்கை பண்ணுறது, ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்க, ஆதிக்க அதிகாரத்துக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா மிரட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அப்படி இருந்தாலும் இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் டே வந்து அதை தடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வருடத்துக்கான தீம் என்ன? ஒவ்வொரு வருடமும் வந்து ஒவ்வொரு கருதுகோள் வந்து இருக்கும், ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம் வந்து ஷேப்பிங் அ ஃபியூச்சர் ஆட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஷேப்பிங் அ ஃபியூச்சர் அட் பீஸ், அமைதியான எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து போகணும். அதுக்கு வந்து ஊடகம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது, சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் விதமாக இந்த வருடம் வந்து அந்த தீம் வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ 7:23 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்ததா நீங்க கேட்க போற பாட்டு யாரடி நீ மோகினி படத்துக்காக வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் குரல்ல, நான் முத்துக்குமாரோட வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே

0: இந்த பாட்டில் ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோவப்பட்ட தென்னியடி அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த வரி வருது இல்லையா, அந்த இடத்துல ஹரிகரன் சார் பாடுறத கவனிங்களேன். அதாவது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லலாம் இப்படி கோவப்பட்ட அப்படின்னு தட்டி கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. வாட் அ சிங்கர். 7:29 ஆகிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதியே கிடையாது, வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில் பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து இன்று ஒரு தகவல் கேட்க போகிறீங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சிரிப்பு தினம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிரிப்பு தினத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, ஏன் வந்து இன்னைக்கு சிரிப்பு தினம் அப்படிங்கிறது வந்து நம்மலாம் கொண்டாடுறோம் அப்படின்னு பல விஷயங்களை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், ஓகேவா? அதனால் வந்து சமஜாலியாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கலாம். சிரிக்கிறது எதுக்குப்பா தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது ஒரு டாக்டர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த டாக்டர் ஏன் தொடங்கினார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் என்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சூ அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர்காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க, அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா, வாடகையெல்லாம் கிடையாது இலவசம் அப்படின்னா.

0: ஹே, ஏன் திவ்யா அழற?
1: அழல சந்தியா, சிஸ்டம் பார்த்து பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கல, அதுதான் கண்ணு எரிச்சல் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
0: அசையாம சிஸ்டம் பார்த்து உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்த்தா அப்படிதான் ஆகும்.
1: இப்ப என்ன சந்தியா, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றியா?
0: அப்படி சொல்லலடி, கூடுமான அளவுக்கு கண்களை நிறைய சிமிட்டணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நடை கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை சிமிட்டாம வேலை பாக்குறது மூலமா உங்க கண்கள் எவ்வளவு பாதிப்படையுதுன்னு தெரியுமா? உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசை பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு சொல்ல வரேன்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: 7:39 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் சென்னை வித் மீ வீரா. வணக்கம் சென்னையில லாஃபர் டே பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஃபர் யோகா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சில நேரத்தில் நீங்க போய் பாத்திருக்கீங்களா, காலை நேரத்தில் போயிட்டு வாக்கிங் போனாலும் பார்க்கு உள்ள போனீங்கன்னா நிறைய பேர் அங்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து லாஃபர் தெரபி. ஓகே, நேரம் 7:40. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். 7:40 நம்ம வந்து வணக்கம் சென்னை கேட்டு லாஃபர் தெரப்பி அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கோம்ல. இது எப்போ எங்க இருந்து வந்துச்சு, இதை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998 மதன் கட்டாரியா அப்படிங்கிற ஒரு இந்தியன் டாக்டர், மும்பையில் இருந்தவர், அவர் தான் வந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லாஃபர் யோகா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு, அதனால வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும் விதமாக இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிரிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், மன அழுத்தம் குறையுது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இருக்க முடியும் சிரிச்சிங்கன்னா. அடுத்தது சந்தோஷம் அதிகமாகுது. சந்தோஷம் வந்தால் தானே சிரிக்க முடியுன்றீங்களா, அப்படி கிடையாது. பிரகாஷ் சிரிச்சிட்டே இருப்பார்லாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சிரிக்கிறதுனால வந்து நல்லதாக நடக்கும். அது சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ உலக அமைதியை ஊக்குவித்தலாகவும் இது உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனிதர்களுக்கிடையே நல்ல உறவு வருமா, இது எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாது. அதனால நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராவது பார்த்து டக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேவா, ஆனால் பேசும்பொழுது சிரிச்சுக்கிட்டே பேசுனீங்கன்னா உண்மையாகவே மனிதர்களுக்கிடையே நல்ல உறவு மேம்படும் அப்படிங்கிறது உண்மைதான். அதில் வந்து மாற்றுக்கருத்துலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மனநலம் மேம்படும்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சிரிக்கிறதுனால. இதெல்லாம் நமக்கே தெரியும் சிரிச்சா என்ன நடக்கும் அப்படின்ட்டு, அதனால் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லாஃபர் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்குமே நீங்கள் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்ததான் நம்ம வந்து என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து தங்கமகன் படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தங்கமகன் அப்படின்னு ஒரு 45 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது வந்து 43rd படம். சித்ரா பாடியிருக்காங்க, சம்பத்குமாரோடைய வரிகளில் பாட்டு வருது, மணி சர்மாவுடைய மியூசிக்கில். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

சக்தி அதிகரிக்கும், மனநலம் மேம்படும் சொல்லிட்டு கூகுளில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சிரிக்கிறதுனால. இதெல்லாம் நமக்கே தெரியும், சிரித்தா என்ன நடக்கும் அப்படின்ட்டு, அதனால் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லாஃபர் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்குமே நீங்கள் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்ததாக நம்ம வந்து என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து தங்கமகன் படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தங்கமகன் அப்படின்னு ஒரு 45 படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது வந்து 43வது படம். சித்ரா பாடியிருக்காங்க, சம்பத்குமாருடைய வரிகளில் பாட்டு வருது, மணி சர்மாவுடைய மியூசிக்கில். ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

தீப்பிடிக்க பாட்டை கேட்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல. 7:48 நீங்க கேட்டு முடிச்ச பாட்டு கௌசிகன் வினயா பாண்ட பாட்டு, கலைமகனுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம். கல்லுக்குள் ஈரம் படத்துலேருந்து எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் இப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி தான் நானே வந்து அசந்து போயிட்டேன். பயங்கரமாக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டிருக்காரு, வா மா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த பாட்டு கேட்கலாமா நைட்டு கேட்கலாமான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். அந்த மாதிரி தான் அந்த பாட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். வழக்கமாக அந்த மாதிரி பாட்டெல்லாம் யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து வரும், இல்லைன்னா ஹாரி ஜெயராஜ் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது எஸ் ஏ ராஜ்குமார் நானும் இறங்குறேன்டா கோதாவில் இந்த பார் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரி இறங்கி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு அதிகமாக கேட்டது கிடையாது, இப்போ தான் ஒரு 2-3 வாட்டி இந்த பாட்டை ரீசெண்ட் டைமில் கேட்டிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ 7:49 நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜெயமுகுண்டான் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறீங்க. இன்றைக்கி லாஃபர் டே அப்படிங்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஜோக் ஏதாவது சொல்லாமல் அப்படின்னு தேடி பார்த்தா கோவம் வர்ற மாதிரி காமெடிலாம் நிறைய கிடைக்குங்கிறதுனால நான் இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறேன். ஸோ ஹரிகரன் அண்ட் மதுசி பாண்ட பாட்டு யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. நான் வரைந்து வைத்த ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைந்து வைத்த ஓவியம் பாட்டு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

அடிக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது டோப்பமைன். ஏன்னா டோப்பமைன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டாலே டோப்பமைனா அது அதுவாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு போவோம். ஓகேவா? அப்போல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கும்போது டோப்பமைன் சுரக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. பட் சிரிச்சிங்கனாலும் டோப்பமைன் சுரக்கும். பட் சிரிக்கும்பொழுது என்னாகும்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாக சுரக்கும், பாசிட்டிவான ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு வரும். இப்போ புக்கு படிக்கிறது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷன். ரேடியோ கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் அடிக்ஷன். பட் ஏன் ஷோ கேட்பீங்க அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஆனால் செரோட்டோனின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்தது அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மூட் ஸ்விங்கை வந்து மாற்றும் அப்படின்றாங்க. அதாவது நல்ல மூடில் நீங்கள் இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், டிப்ரெஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செரோட்டோனின். இந்த செரோட்டோனினும் நீங்கள் வந்து சிரிச்சிங்கன்னா அதிகமாக சுரக்கும். அடுத்தது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து பாண்டிங் அதிகப்படுத்துது. அதாவது ஒரு உறவுகளுக்கு இடையில பாண்டிங் அதிகப்படுத்துறது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் எதன் மூலமாக வருதுன்னா சிரிக்கிறதுனால வருது. சிரிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததா என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயில் 100 டிகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து குளிர் 100 டிகிரி படத்துலேருந்து பாட்டு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் 30 பேர் கொண்ட குழு வச்சு. ஸோ கிரீஷ் பாடியிருக்காரு இந்த பாட்டை, அதுக்கப்புறம் அபிஷேக் அண்ட் சிவம் ரெண்டு பேரும் சேர்ந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. பாபோ ஷாஷி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: ஓகே போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதான வெயில இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியை போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: 104.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில்மா. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

இந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர் ஆஃபீஸ் போவீங்க, ஆஃபீஸ் போகிற நீங்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக போங்க. காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து ரஷ் ஹவர். ஓகேவா? அடுத்தது நீங்கள் இதில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னா நிச்சயமாக வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பில்லியன் ரைடர்ஸும் ஹெல்மெட்டு போடுங்க மஸ்ட்டு. பஸ்ஸில் போகிறீங்கன்னா நிற்காதீங்க, ஃபுட்போட்லாம் அடிக்காதீங்க, ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமத்தோடு.

ஒரு பாட்டு நல்லா இருக்கிறதுக்கு அந்த பாட்டில் அந்த டியூனை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். அதே மாதிரி எந்த சிங்கரை வச்சு பாட வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் அப்போ தான் வந்து அந்த லிரிக்ஸிஸ்ட் எழுதின லிரிக்ஸ் வந்து நல்லா எலிவேட் ஆகும். ஓகேவா? அந்த அடிப்படையில் ரஹ்மான் இந்த பாட்டில் ஸ்ரீனிவாசை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. முக்கியமாக பாருங்கள், இந்த கால் தடமே பதியாத கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன், கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே. இதெல்லாம் வந்து ஸ்ரீனிவாஸ் நார்மலாக நம்ம பாடும்போது பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவர் அதை விஷுவலாக நேரில் பார்த்தோம்னா அதுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடக்கூடிய ஒரு சிங்கர், ரொம்ப சூப்பராக இந்த பாட்டை பாடியிருக்காரு. இது என்ன புதுசாக நான் நிறைய வாட்டி கேட்டுக்கிறேன் அப்படின்றீங்களா? அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி கவனித்து பாருங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதுலேயும் அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன் அப்படிங்கிற வரிகளுக்கு முத்துக்குமாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன பாருங்களேன், கால் தடமே பதியாத கடல் தீவு அவள்தானேன்னு சொல்லும்பொழுது அதனுடைய வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன் அப்படிங்கிறாரு. பூச்செடிக்கு ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை மணலில் நான் வந்து பூச்செடியாக நினைத்தேன் அப்படிங்கிறது வந்து அதீதமான கற்பனை. ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நல்ல வரிகள். 8:11 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் ரஷ் அவர் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். ரஷ் அவர் ரெயின்போவில் வந்து பல முக்கியமான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ சுஜாதாவுடைய 1935 அவர் பிறந்திருக்காரு. அவருடைய கதைகள் நிறைய இருக்குது, திரைப்படங்கள் நிறைய இருக்குது, நிறைய நாவல்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. 250 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு, 100 மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜியை என்ஜினியரிங்கை தமிழில் வந்து தமிழ் எழுத்தாளர் தமிழ் வாசகர்களுக்கு ரொம்ப சுலபமாக இலகுவாக கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் மேதை அப்படின்னு சுஜாதா சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயம் இருந்துச்சுங்க, அதாவது இஸ்ரோவுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த இஸ்ரோவுடைய பயணத்தை சுஜாதா வந்து அவருடைய எழுத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியாவில் இருந்திருக்கார். இஸ்ரோ முதல் முதல்ல ராக்கெட் லான்ச் பண்ணதில் இருந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அதனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து அவர் கொண்டு வரணும், அவர் ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்காரு. பட் அந்த முயற்சி வந்து கடைசி நேரத்தில் அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அப்படி அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு மிகப்பெரிய இஸ்ரோவுடைய வரலாறு பற்றிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் நமக்கு கிடச்சிருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இஸ்ரோவின் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட இருக்குது, ஹரிஹரசுதான் தங்கவேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அது சுஜாதா கிட்டேருந்து வரும்பொழுது அதனுடைய ஃபீல் வேறு இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இதோட இப்போதைக்கு வந்து முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, செமையாக ஒரு மெலடி பாட்டு கேட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வேறு லெவல் போகலாம் அப்படின்னு ஒரு ஃபீலு. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ், அதுக்கப்புறம் விஷ்ணு வேடவன், சூப்பர் சூப்பர் இவங்கெல்லாம் பாட்டு எழுதினாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் பாட்டு பாடினாங்க, என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. அனிருத் ரவிச்சந்தருடைய மியூசிக்கில் வேட்டையன் படத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: 8:30 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ கேட்டுருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போல வந்து இன்னைக்கு சுஜாதா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், அவருடைய பர்த்டே அப்படிங்கறதுனால. 1993 சுஜாதாவுக்கு வந்து NCTC விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவருடைய புத்தகங்களில், அது கட்டுரையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், இல்லைனா சிறுகதைகள் எல்லாத்துலேயுமே வந்து அறிவியல் பற்றிய விஷயங்களை ரொம்ப எளிமையான மொழியில் எளிமையான நடையில் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை வழங்கி கௌரவிச்சாங்க. சுஜாதா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது, அவருடைய புக்கில் அதிகமான கதாபாத்திரங்கள், அதாவது இந்த ஷெர்லாக் ஹோம்ஸில் வர்ற மாதிரி ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கணேஷ் வசந்த் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் கதை அப்படின்னா அதை வந்து ஹிம்சைன்னு சொல்லுவாங்க. 1958 இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு, வெளியாகிருக்கு. நாவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நைலான் கயிறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவருடைய பெயர் வந்து இயற்பெயர் ரங்கராஜன் தான். ஆனால் அந்த ரங்கராஜனுங்கிற பெயரை ஏன் அவருடைய மனைவி பெயராக மாற்றினார், மனைவி பெயரில் அவர் கதைகள் எழுத ஆரம்பித்தார் சுஜாதாங்கிற பேரில் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பத்திரிகையில் கதை எழுதும் பொழுது, ரங்கராஜன் பெயரில் எழுதும் பொழுது அந்த பத்திரிகை ஆசிரியருடைய பெயரும் அதே பெயரில் இருந்திருக்கு. அப்போது ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவருடைய மனைவி பெயரில் எழுதலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து இன்றைக்கி அதுவே வந்து நிரந்தரமாயிருச்சு. அதே பேரில் அவர் அறியப்படுறார் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துருச்சு. ஓகே, 8:31 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சார்லி சாப்ளின் 2 படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு இந்த பாட்டை கேட்டு நல்லாயிருக்கு, அதனால் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு எப்படி அதை தடுக்கிறதுங்கிறதா இந்த படத்துடைய கதை. சார்லி சாப்ளின் திரி படம் வந்தால் என்ன கதையை வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 8:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்டு இருக்கீங்க. இந்த டைம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளேடுகளில் இன்று இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு நியூஸ் பேப்பரில் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது, நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இன்று நடைபெறுகிறது. அடுத்தது, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 4.87 கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இது 85.10%, அதாவது 4.87 கோடி வாக்காளர்கள்ங்கிறது 85.10% அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டுக்கிறாங்க. அடுத்தது, தண்டவாளங்களில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க கடந்த நிதியாண்டில் சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 12 கடவு பாதை கதவுகள் அகற்றப்பட்டு மாற்று பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை கோட்டம் ரயில்வே சார்பில் நேற்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் காப்பீட்டு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை FDI இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீட்டாளர்கள் மேற்கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. மன்னிக்கவும், நேற்று வெளியிட்டுள்ளது. அடுத்தது, தமிழ்நாட்டில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை பதிவானது. இதனிடையே மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை பலத்த ரயில்வே சார்பில் நேற்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் காப்பீட்டு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை FDI இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீட்டாளர்கள் மேற்கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. மன்னிக்கவும், நேற்று வெளியிட்டுள்ளது. அடுத்தது, தமிழ்நாட்டில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை பதிவானது. இதனிடையே மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேட்கும் போதே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, எப்பா எப்படா மழை பெய்கின்ற மாதிரியே. ஓகே, 8:40 நெருங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து ரெபல் படத்திலிருந்து பாட்டு ரெடியாக இருக்குது. ரைஸ் ஆஃப் ரெபல் அப்படிங்கிற பாட்டு, அருண்ராஜ் காமராஜாவுடைய அருண்ராஜா காமராஜுடைய வரிகளில் அவரே எழுதி அவரே பாடின பாட்டு, ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

Damn.

மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறுவனங்கள், ஒன்று வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐசிஐஎல்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி ஒன்று, அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸுங்கிற பிஎல் அப்படிங்கிற கம்பெனி. இதில் பிஎல் கம்பெனியில் இன்ஜினியராக இருந்தவர் நம்ம சுஜாதா அவர்கள். ஆனால் இசிஎல் கம்பெனியில் டிஎன் சுவாமி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர், அவருடைய தலைமையிலையும் வந்து இந்த இவிஎம்க்கான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிஎல்ல ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் அவருடைய அவர் தலைமை தாங்கி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணார். அந்த ஃபார்ம் வந்து அந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை உருவாக்குறதுக்காக பாடுபட்டாங்க. ஈவன் ஒரு மிஷினை வந்து ரெடியும் பண்ணாங்க. அந்த மிஷின் 1989 மத்திய பிரதேசில் 16 அசம்பிளி சீட்டுக்கான ஒரு எலெக்ஷனில் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் பேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சோதனை முயற்சியாக அதை வந்து செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதில் அடுத்தக்கிட்ட நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்தியா முழுக்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு எழுத்தாளர், அவர் வந்து எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி அவர் ஒரு இன்ஜினியருங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். பல வேலைகளை அவர் பார்த்துருக்காரு, அதில் இதுவும் ஒரு முக்கியமான வேலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து சுஜாதா கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். பட் நான் படித்ததில் அவருடைய டச்சுன்னு வரும்பொழுது அது வேறு மாதிரி ஒரு டச் ஒன்று கொடுப்பாரு. அவருடைய கதையில் எண்டில் வரும்பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸ்டேஜ் வந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல. இப்போ உங்களுக்காக சர்வம் தாளமையும் படத்துக்காக பாட்டு வந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஜோனா ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு

0: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஆனா ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே சமதூல்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பது

தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களையொட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஆ ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow rap
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 9:03 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் துள்ளலிசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் இந்த 1 மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கால்களும் கைகளும் இயல்பாகவே அதனுடைய லயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் காணக்கூடிய சில பாடல்களுடைய அணிவகுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக உங்கள் விருப்ப பாடல்களை மட்டுமே இல்லை, இந்த துள்ளலிசை பாடல்களை வழங்குறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில். அந்த வகையில் முதல் பாடலாக இடம்பெறக்கூடிய பாடல் சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய குரலில், ஏகாதேசி அவர்களுடைய வரிகளில் ஒரு அற்புதமான பாடலை கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: சாக்ஷி, எனக்கு 100,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு.
0: என்ன சொல்ற?
1: ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 100,000 ரூபாய் கிடைக்குமா?
0: நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன்.
1: ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு.
2: சாக்ஷி, எனக்கு 100,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு.
1: என்ன சொல்ற?
2: ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 100,000 ரூபாய் கிடைக்குமா?
0: நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன்.
1: ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத.
0: இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
4: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
5: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
4: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
5: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
4: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
5: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
4: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: நிகழ்ச்சி 9:11 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப் துள்ளலிசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில்

நிகழ்ச்சியில் 2018 வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களை நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டுட்ருக்கோம். நிறைவாக சண்டைக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் தொடர்ந்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில், கார்கி அவர்களுடைய குரலில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
2: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
2: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
3: என்ன அர்த்தமாயிருந்தா?
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
4: நெல்லை 9:25 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில நிறைவாக கேட்டு முடித்த பாடல் சீமராஜா திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன், ஸ்ரேயா கோஷல் இருவரும் அழுந்து பாடிருக்கக்கூடிய பாடலை தான் நிறைவாக கேட்டு முடித்தோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய பாடல் மோகினி திரைப்படத்திற்காக மெர்வின் சாலமன், பிளாண்ட் காஷ்மீர் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு.

0: நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நெக்ஸ்ட்டில் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிறைவாக கேட்டு முடித்த பாடல் பியார் பிரேம காதல் திரைப்படத்திற்காக ஸ்வேதா பண்டிட் அவங்க பாடியிருந்தாங்க. அவங்களுடைய குரலில் பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய குரலில் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை விக்னேஷ் சிவன் அவர்களோட வரிகளில் கேட்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். தெரியுமா? ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
0: நேற்று 9:41 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக 2018 வெளிவந்து துள்ளல் இசை பாடல்களால் மக்களை மயக்கிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் ஸ்கெச் திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன், யாழின் நிசார் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைன்க்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்கக்கூடிய பாடல் சிலுக்குவார் பட்டி சிங்கம் திரைப்படத்திற்காக.

0: போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்கக்கூடிய பாடல் சிலுக்குவார் பட்டி சிங்கம் திரைப்படத்திற்காக.

நேர்களை 9:55 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் ஒரு சில பாடல்கள் 2018 வெளிவந்து அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டுமே இல்லை, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தலைமுறையும் கேட்டு ரசிக்க வைக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலும் அப்படி ஒரு பாடல் தான். சஹா திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான தமிழ் வரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இடம்பெறுகிறது. நரேஷ் ஐயர், ரிதா தியாகராஜன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட்டுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 10:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் மட்டும் கிடையாது, நான் தனியா வரல, என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு மிஸ்டர் நவீன்.
1: நான் உங்க நவீன் பாரதியை இணைஞ்சு இன்னைக்கு வீராவோட நிகழ்ச்சியை கலக்கலா கொண்டு போறத காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஓகே நவீன், ஆக்சுவலா இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுஜாதாவுடைய பர்த்டே இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பிரஸ் ஃப்ரீடம் பத்தி எல்லாம் நான் பேசிட்டேன், அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு ஒரு கல்யாண வயசுல மகள் இருக்கக்கூடிய ஒரு அப்பா, அவர் வந்து அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு, வேற ஒரு பெண் கூட தொடர்புல இருப்பாரு, அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது இந்த முதல் மனைவி இருக்காங்கல்ல, அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப கோபமா இருப்பாங்க. இருந்தாலும் கணவர் மேல இருக்கிற அந்த அன்பு கரிசனம் எல்லாமே விட்டு கொடுக்காம அது அப்படியே கண்டினியூ ஆகும்.
1: முழு அன்பு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும்.
0: அப்போ அந்த மகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் விட்டுட்டு போயிட்டார்ல, விட்டு தொலையம்மா, ஏன் வந்து அவரே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப இதுவா கரிசனத்தோட பாசத்தோட சொல்றாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வரும். ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்தோடனே, இந்த மாதிரி உங்களுடைய கணவர் வந்து உடல்நிலை குறைவு, அவர் வந்து
1: கிடைக்கிறார் செய்தி வருது.
0: உடனே பதறி போய் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்ப கூட அந்த பொண்ணு வந்து இதே மாதிரிதான் கேட்பாங்க, அவர் தான் விட்டுட்டு அப்படியே
1: போயிட்டாருல்ல.
0: இப்ப ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அடுத்த சீன், ஹாஸ்பிட்டல் போன உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரு ரொம்ப முடியாம இருப்பாரு, அவரால் பேசவே முடியாது. அங்க போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னா, அந்த ரெண்டாவது தொடர்புல இருந்தார் இல்லையா, கல்யாணம் ஆகாத பெண், அந்த இன்னொரு மனைவினே வச்சுங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னது அவங்க தான், சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க அந்த சீன்ல இருக்க மாட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும். இவர் வந்து அதுக்கு இவங்க அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஏது அப்படின்லாம் விசாரிச்சு என்ன ட்ரீட்மெண்ட் போகுது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சைகையில கையை அசிக்கிட்டே இருப்பாரு, ஏதோ சொல்ல வர்ற மாதிரி அசிக்கிட்டே இருப்பாரு. அசிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்பா ஏதோ சொல்ல வர்றாரு, என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்லும்போது அவரால் பேச முடியாது. ஆமா, இது மிகப்பெரிய ட்விஸ்ட். சுஜாதா வந்து எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் கொடுத்து கதையை முடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி.
1: சொல்லுங்க, நானும் அந்த ட்விஸ்ட்
0: என்ன பண்ணுவார்னா, ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரும் பேனாவும் எடுத்து கொடுப்பாங்க, ஏதோ சொல்றாரு எழுதட்டும் அப்படின்ட்டு. அந்த பேப்பரும் பேனாவும் கொடுத்த பிறகு அந்த ரெண்டாவது பெண் கூட தொடர்புல இருந்தார் இல்லையா, அந்த பெண்ணோட பேரை எழுதி அவ எங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டுருவாரு. இதோட கதை முடிஞ்சிடும், அதுதான் இதுல வந்து முக்கியமான பார்ட். இது அவ எங்க அப்படின்னு கேட்டுட்டு முடிச்சிருவாரு. இப்ப வாசகர்களுக்கு இதுல இருந்து அவர் விடுற செய்தி என்ன, அந்த எங்கிற கேள்வி இருக்குல்ல, இவ்வளவு நாள் என் கூட இருந்தாலே அவ எங்க போனா அப்படின்னு கோபத்துல கேக்குறாரா, நீ எதுக்கு இங்க வந்த, அவதான் எனக்கு வேணும், அவ எங்க அப்படின்னு கேக்குறாரா.
1: ஒரு மனிதன் மரண தருவாயில் இருந்தால்
0: இந்த மாதிரி
1: இந்த மாதிரியான விஷயத்துல எந்த அளவுக்கு சிந்தனை எப்படி செயல்படுது அப்படின்றத கதையின் வாயிலா ரொம்ப நகைச்சுவை உணர்வோட சுஜாதா கடத்திருக்காரு நேரில்.
0: அதான் இது வந்து இந்த லாஃபர் டேக்கு பெஸ்டான ஒரு
1: காமெடி, காமெடியோட ஒரு அற்புதமான பாடலை கிட்ட இணைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன்.
0: அடுத்து அடுத்த கனெக்ட் பாட்டு நம்ம எதுல இருந்து போடுறோம்னா, எல்லாமே என் பொண்டாட்டி தான் படத்துல இருந்து போடுறோம்.
1: பொறுப்பாருங்க.
0: ஓகே, ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுலே.
2: தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கொள்ளி தருமாண்டா, இதன் நான் சொல்லலடா நம்ம திரு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: பழனி பாரதி வரிகள் அந்த பாட்டு கேட்டு முடித்தோம். உன்னை கிருஷ்ணன் அண்ணன் சுஜாதா பாடின பாட்டு இளையராஜாவோட இசையில் கேட்டு முடிக்கும்போது டைம் படத்துக்காக டைம் வந்து 10:16 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ வீரா அண்ட்
1: நவீன் பாரதி.
0: ஓகே, சுஜாதாவோட கதையிலிருந்து நவீன் இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது.
1: அற்புதமான ஒரு கதை, அந்த கதையை மறுபடியும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், சூப்பர்.
0: ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், இன்ன வரைக்கும் அந்த விஷயம் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்குன்னா
1: பார்த்தேன். இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்க நினைவை விட்டு நீங்காமல் நிறைஞ்சிருக்கும்ல.
0: ஓகே,
1: சூப்பர். நம்ம அடுத்ததான் ஒரு சிரிப்பு கண்டென்ட் ஒன்று பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு மகன் அப்பா கிட்ட கேட்கிறேன், அப்பா நம்ம வீட்டுக்கு காக்கா கத்துனா

0: காதலர் தினம் படத்தில் இருந்து பாட்டு கேட்க போறோம். வாலிவுட் வரிகள் ரஹ்மான் மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சொரணதா பாடின பாட்டு, நல்ல பாட்டு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதூல.
0: ஆஹா, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க.

0: 91.4 இங்க எல்லாமே தோணும்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பத்து மணி 30 நிமிஷத்துக்கு கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி நவீன் அந்த பக்கம் இருக்கிறாரு, இந்த பக்கம் வீராதம் உட்காந்துருக்கிறேன். சொல்லுங்க நவீன், என்ன பண்ணலாம்
3: இப்போ? ஆமா, வழக்கம் போல சிரிப்பு நகைச்சுவை கடிதான்.
2: ஓகே,
3: ஒரு பேராசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்டா 20 நாளா காலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்டிருக்காரு.
2: சரி,
3: அதுக்கு அந்த மாணவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா எப்பயும் சொல்லுவாரு, ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனா
2: மரியாதை
3: இருக்காரு அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி சில பேர் மாணவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மாணவர்களால் நீங்க எதனா இந்த மாதிரி மாணவர்களை சந்திச்சிருக்கீங்களா?
2: அதெல்லாம் நிறைய மீட் பண்ணிருக்கேன் ஸ்கூல்லயே. பட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம்
3: என்னன்னா,
2: நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும்.
3: நிச்சயமா
2: நாம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் எவ்வளோதான் வருத்தப்பட்டாலும் வருத்தமீனால வருத்தப்பட முடியாது.
3: கண்டிப்பா.
2: சரி, இதுக்கப்புறம் பேசினா ரத்தம் நினைக்கிறேன் காதுல, அதனால நம்ம பாட்டு கேட்கலாம். உன்னி கிருஷ்ணனுடைய வாய்ஸ்ல பழனி பாரதி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல அடுத்த பாட்டு கேட்க போறோம். என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். பூ எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா என்ன வருமோ அதுதான் வரும்.
3: பூவெல்லாம் கேட்டு பார்த்தா
2: அதேதான் அதேதான். ஸ்டே டியூன், ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இங்க எல்லாமே சமதுல.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: மனம் விரும்புதே உன்னை அப்படிங்கிற படத்திலேருந்து மனச கிள்ளிங்கிற பாட்டு கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஸ்ரீனிவாசன் சுரேந்தர் பாண்ட பாட்டு பழனி பாரதியின் வரிகளை இளையராஜாவோட இசையில. நவீன் வந்து அடுத்ததான் ரெடியா இருக்கிறார். என்ன நவீன்?
1: ஆமா,
0: ஓகே.
1: இன்னைக்கு சிரிப்பு தினம், உலக சிரிப்பு தினம், முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ரொம்பவே சிரிப்பை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது
0: நிறைய பேர் சிரிக்கிறாங்க.
1: ஆமா, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இடையில ஒரு சிரிப்பு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு நண்பர் சொல்றாரு, டேய், நம்ம மொழியை தாய்மொழி தாய்மொழின்னு சொல்றோம், தந்தை மொழின்னு ஏன்டா சொல்றது இல்ல அப்படின்னு ஒரு நண்பர் கேக்குறாரு. அதுக்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, ஓ அதுவா, அப்பாக்களுக்கு எங்கடா பேசுறாங்க, பேசதான் சான்ஸ் கிடைச்சிருக்கா.
0: ஓ அப்படி,
1: எங்க அப்பா எல்லாம் சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயே தறக்குறாரு. அப்புறம் எப்படி ஃபாதர் டங்க்னு
0: ஒண்ணு சொல்ல முடியாது. ஆக்சுவலா தாய்மொழி தந்தை மொழின்னு சொல்றதை தாண்டி இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அது வந்து இன்னும் காமெடியா இருக்கு. ஃபாதர் டங்க்,
1: சூப்பர். அடுத்ததா உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன்,
0: உலகத்திலேயே மிகப்பெரிய ஆங்கில வார்த்தை எது அப்படிங்கிறது கேள்வி.
1: ஆமா,
0: உங்களுக்கு இதை ஐடியா இருக்கா?
1: எனக்கு நிச்சயமா இல்ல, நீங்களே சொல்லிடுங்க.
0: இல்ல, சிரிப்புலயே இருக்கு, அதுதான் அந்த ஆங்கில வார்த்தை. ஸ்மைல்ஸ் அப்படிங்கறதா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆங்கில வார்த்தை.
1: சூப்பருங்க,
0: சூப்பருங்க. ஏன் தெரியுமா? முதல் எஸுக்கும் ரெண்டாவது எஸுக்கும் கடைசி எஸுக்கும் இடையில ஒரு மைல் தூரம் இருக்கு அப்படிங்கறதுனால அதுதான்.
1: பாருங்க, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு
0: இந்த மாதிரி நாங்க வந்து பேசிக்கிட்டே இருப்போம், அதனால நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்ததா வந்து நீ வருவா என அப்படிங்கிற படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். அருண்மொழி ஹரிணி பாண்ட பாட்டு, விவேகா வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல தான் பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல பாட்டு இந்த பாட்டு, பார்த்திபன் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு.
1: சொல்லுங்க.

0: நவீன், இந்த பாட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அடிக்கிளியே நீ சொல்லுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து அருண்மொழி எப்படி பாரு, அடிக்கிளியே நீ சொல்லு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படி பிடிச்ச அது மாதிரி செல்லமா.
1: இதுதான் வீரா வேணுன்றது, ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளவு உன்னிப்பா அந்த ராகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து எப்படி பாடிது.
0: இளையராஜா சார் கூட ரொம்ப நாளாவே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அருண்மொழி, சூப்பரா புல்லாங்குழல் வாசிப்பாரு, நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாத்தீங்கன்னா லைவா வந்து பக்கத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. மோஸ்ட்லி இளையராஜாவோட கான்சர்ட்ல அவர் இருந்திருப்பாரு, பாத்திருக்கலாம். அந்த இதுல அது ஆட்டோமேட்டிக்கா வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான்
1: நீ வருவா என தடை படத்துக்கு தலைப்பு அந்த மாதிரி வச்சுட்டு கிளியே நீ சொல்லு அப்படின்றதுல எனக்கு என்கிட்ட உன் அன்பை எப்போ நீ வெளிப்படுத்த போற அப்படின்னு அந்த உணர்வை கடத்துற மாதிரியான ஒரு வரியாகவும் நம்ம அதை நினைச்சிக்கலாம்.
0: நிச்சயமா நாங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கெட்செட் கொண்டு நிகழ்ச்சியில ஆக்சுவலாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமா,
0: நிறைவா வந்து சில விஷயங்களை சங்க இலக்கியங்கள்ல இருந்தா எடுத்து சொல்லணும் அப்படின்னு நவீன் ஆசைப்படுறாரு.
1: சங்க இலக்கியம் அப்படின்றத காட்டிலும் கூடுதலா இன்னும் கொஞ்சம்
0: போயிட்டு,
1: ஆமா, முதல் நம்ம தமிழ் இலக்கிய பாரம்பரியத்துல முதல் முதல்ல தோன்றிய ஒரு நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். அவர் என்ன இந்த நகைச்சுவை குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்ப்பாடுகள் அப்படின்னு ஒரு இயலே தனியா பிரிச்சிருக்காரு. மொத்தம் மூணு அதிகாரம் இருக்கு. அதுல பொருள் அதிகாரத்துல மெய்ப்பாட்டியல் அப்படின்னு ஒரு அதிகாரம் தனியா பிரிச்சு, மனுஷனுடைய உடல்ல தோன்றக்கூடிய உணர்வுகள் அடிப்படையா வச்சுதான் இந்த மெய்ப்பாடுகள் தோன்றுது. அது எத்தனை வகைன்னா எட்டு வகையா பிரிக்கிறாரு. அந்த எட்டு வகையில நமக்கு முதல் வகை, அதுதான் ரொம்ப இன்னைய தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வகைனா அந்த முதல் வகை நகை. அது எட்டு வகையை சொல்லிடுறேனே, நகை, அழுகை, இழிவரல், மறுட்கை, அச்சம், பெருமுதம், வெகுளி, உவகை. இந்த அடிப்படையில தான் மனுஷனுடைய எல்லா மெய்ப்பாடுகளும் தோன்றும் அப்படின்றது அவருடைய முதன்மையான கருத்தா முன்வைக்கிறார். அதுல இந்த நகை இருக்கு பாத்தீங்களா, நகைச்சுவை, இது எதன் அடிப்படையில தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. அதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் அவரோட ஒப்பிடுறீங்க பாருங்க. என்னன்னா எல்லல், ஒருத்தர் எள்ளி நகையாடும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நமக்கு நகைச்சுவை உணர்வு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்றாங்க. இளமை காரணமா நகைச்சுவை உணர்வு அதிகமா வரும். அதே போல பேதமை, ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த
0: தான
1: பேதமையா இருக்கும் பொழுதும் நகைச்சுவை உணர்வு நிச்சயமா மடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு. இந்த நாலு உணர்வுகளும் வரும் பொழுது
0: கடைசியா சொன்னது சொல்லுங்க,
1: மடன்,
0: மடன்.
1: ஆமா,
0: ஓகே.
1: இந்த எல்லல், இளமை, பேதமை, மடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நாலு தொடர்பான விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நகைச்சுவை உணர்வு அதீதமா இருக்கும் அப்படின்றத தொல்காப்பியரே பதிவு பண்ணியிருக்காரு.
0: ஓகே, இதுக்குதான் தொல்காப்பியம் படிக்கணுங்கிறது.
1: ஆமா, இல்ல
0: என்னதான் இருந்தாலும் படிச்சவன் படிச்சவன் தான்ன்ற மாதிரி நவீன் காமிச்சிருக்காரு பாத்தீங்களா.
1: இது மட்டுமே இல்ல, இன்னும் இலக்கியங்கள்ல சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா அதுக்கான நேரம் இது இந்த தருணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ஆமா, டைம் போயிட்டே இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியுடைய

0: பதி வந்துட்டோம். நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிற பாட்டு கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து, ஹரிஹரன் வாய்ஸில், மயில் அவர்களுடைய வரிகளில் தேவாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியோ ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுல.
0: ஓகே, இதோட இப்போதைக்கு நான் இங்கே கிளம்பிக்கிறேன். நான் நவீன் வந்து கண்டினியூ பண்ணுவார் சாயந்தரம் வரைக்கும். நீங்கள் ஜாலியாக கேட்டேன். ஓகே.

0: நேரம் 12 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது சென்னை ஆகாஷவாணி வானொலி நிலையம் எஃப்எம் 101.4. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒருசேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9ஆம் வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்பு மிக்க கல்வி நிறுவனங்களின் 1000+ அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200+ மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000+ மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுயமதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் இ-புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும்.

ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது சின்ன சின்ன வீடு கட்டி என்ற படத்திலிருந்து பூங்குயிலே என்ற பாடல். எஸ் ஜானகி மற்றும் மலேசிய வாசுதேவன் குரலில், பூங்குயிலன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

Rainbow FM, no te mueres por ni nada. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 12:11 ஆயிற்றுக்கு. நாம் இணைந்திருக்கிறது ஐ ஸ்நேகிதியே வித் மீ உங்க பவானி. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஜகங்கள் திரைப்படத்திலிருந்து உன் காதோடு என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா குரலில், வாலிவர்களில் எம்பி ஸ்ரீனிவாசன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதுல.

0: நேரம் 12:19 ஆயிற்றுக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னகரம் என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்பட போகிறது. அதற்கு முன்பாக ஒரு சிறு இடைவேளை கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பொன்னகரம் திரைப்படத்திலிருந்து முத்துரதமோ முல்லைச்சரமோ என்ற பாடலை பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமன் குரலில், சுல்தான் வரிகளில், சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 11:23. நேயர்கள் இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கும் பாடல் நாகம் திரைப்படத்திலிருந்து சின்ன நிலா என்ற பாடல்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வேடனை தேடிய மான் என்ற திரைப்படத்திலிருந்து மோகம் வந்து என்ற பாடல். பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா குரலில் கேட்டிணைந்திருங்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நேரம் 12:34 நேர்கள் இணைந்திருப்பது ஹாய் செய்தி வித் மீ உங்க பவானி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக பூட்டாத பூட்டுக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து வண்ண வண்ண பூவே என்ற பாடல், எஸ் ஜானகி குரலில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சிம்மதுல.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு

0: தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிஷா

0: இந்தியாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதே வித் மீ உங்க பவானி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது யாகசாலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ரோசாப்பூ என்ற பாடல். எஸ் கமலாதேவி, விஜயரமணி மற்றும் சுரேந்தர் குரலில், திருப்பத்தூர் ராசு வரிகளில், விஜயரமணி இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதூள்.

நேரம் 12:55 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேரம் போனதுமே தெரியவே இல்லை. எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து தான், நதிக்கரை என்ற பாடல். கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா குரலில், முத்துலிங்கம் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பு. கேட்டு இணைந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்ததாக ரெயின்போ மெலடிஸில் உங்களோட இணைகிறேன். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே இசை மதுவில்லை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. நேரம் ஒரு மணி ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில 60களில் 70களில் வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களை தன்னுடைய கவித்துவத்தாலையும் இசை மேன்மையாலையும் ஒரு சேர ஈர்த்து கொண்ட திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பு தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்களை வழங்குறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமான பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக பி. சுசிலா, வாலி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலி அவர்களோட வரிகளில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திரைகாணம் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நிகழ்ச்சி திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் அணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் 60களில் 70களில் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை தன்பால் ஈர்த்து கொண்ட திரைசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இதோ வருகிறேன் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன், வாணி ஜெயராம் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சா.
2: யாராது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நிகழ்ச்சி திரை காணும் நிகழ்ச்சியோட அணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம அடுத்ததாக கேட்கிருக்கக்கூடிய பாடல் வாணி ஜெயராம், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் பரீட்சைக்கு நேரமாச்சு திரைப்படத்திற்காக மல்லிகை பூச்சரமே என்று தொடரக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம்.

நேர்களே, திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம்.

நேயர்களே, திரை காணும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்டு முடித்த பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திற்காக கேஜி யேசுதாஸ், வி எஸ் சசிரேகா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருக்கக்கூடிய திரைப்பாடல் கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: நிகழ்ச்சியை திரை காணும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், S. ஜானகி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் வெள்ளை பூரா ஒன்று.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நிகழ்ச்சி திரை காணும் நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில நிறைவா கேட்டு முடித்த பாடல் என் நெஞ்சம் உனக்காக திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவருடைய குரலில் பாடலை கேட்கலாம்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேர்களை, திரைக்காலம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் தோடி ராகம். திரைப்படத்திற்காக பி. சுசீலா அவர்களோட குரலில் பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சி 1:55 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகாணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதிவில் இருக்கும். நிறைவு பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the Midday News.
1: நேரம் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது சென்னை ஆகாஷவாணி FM Rainbow 101.4 பண்பலை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானொலிக்கு 90
2: ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு 90
4: மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
5: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90 என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
4: இன்றைய வானொலிக்கு 90 தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

0: குயில் நான் இசைக்கலைஞன், என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.
1: இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும்

0: அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியில் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில்

0: ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே வாழ்க. நன்றி வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன், நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாம

0: கண்தானம் பண்ணலாமாமா, அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
0: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது இதயத்தில் ஓரிடம் என்ற திரைப்படத்திலிருந்து காலங்கள் மழை காலங்கள் என்ற பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள

0: தக்கத்தை தக்கத்தா தக்கத்தை தக்கத்த தக்கத்த தக்கத்தை
1: ஏழு கட்ட வாழ பாடுபட்டு வாங்கி வந்த ஆளுங்கட்ட இன்னொருத்த பாதி மரம் கேட்கிறாங்க.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நேரம் 2:41. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில் என் நெஞ்சம் உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து வீடு கட்ட வாழமரம் என்ற பாடலை மலேசியா வாசுதேவன் குரலில் MB ஸ்ரீனிவாசன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் 18-22 என்ற திரைப்படத்திலிருந்து நீ தாவி ஓடும் மானி என்ற பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராமன் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இன்றைய திரைப்படத்திலிருந்து மேகம் கருக்குது என்ற பாடலை கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:51. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அக்னி சாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து கனா கானும் என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சரிதா குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

பார்க்கிறேன் உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

நேரம் 2:56. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நிச்சயதாம்பூலம் என்ற திரைப்படத்திலிருந்து அலங்காரம் நீயே என்ற பாடல் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி, எல் ஆர் ஈஸ்வரி அவர்களது குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்ததாக திரைக்காலத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதூரம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02 நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரவிருக்கும் பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்திலிருந்து விழாமலே இருக்க முடியுமா என்ற பாடல். எஸ்பிபி சரண் மற்றும் சித்ரா குரலில், மரகத மணி இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

நேரம் 3:08. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து இளங்காத்து என்ற பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில், பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதோலை.

அப்படி இளங்காத்து உண்மையாகவே வீசிடுச்சு. உண்மையாலுமே ஏதோ ஒரு மலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதனுடைய உச்சியில் அந்த சில்லுன்னு தென்றலை நம்ம வந்து அனுபவிக்கிறார் போல அந்த பாடல் வந்து மனசை பயங்கரமாக குளிர வச்சிருக்கு. நிச்சயமாக அவங்களுக்குமே வந்து அப்படியே செஞ்சுருக்கோன்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து நீ தூங்கும் நேரத்தில் என்ற பாடல் சாதனா சர்க்கம் குரலில் பல

டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 3:20 நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம் வித் மீ உங்க பவானி. நேயர்கள், அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு என்ற பாடல். ஹரிஹரன் மற்றும் மகதி குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

நேரம் 3:25 ஆயிற்றுக்கு நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம் வித் மீ உங்க பவானி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வரவிருக்கும் பாடல் ஒற்றன் திரைப்படத்திலிருந்து என் கனவே என்ற பாடல். ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா குரலில், வெங்கடேஷ் வரிகளில், பிரவீன் மணி இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 3:31. நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் காதல் கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவதையை கண்டேன் என்ற பாடல். ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், நாம் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள

0: நேரம் 3:37 ஆயிற்றுக்கு நேயர்கள் இணைந்திருப்பது திரைகானம் நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. தேவதையை கண்டேன் என்ற பாடலை காதல் கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து அரிஷ் ராகவேந்தர் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பாடலை கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிபரப்பாக இருக்கும் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து கவிதையே தெரியுமா என்ற பாடல். ஆர் பி பட்நாயக், ஹரிணி மற்றும் மாணிக்க விநாயகம் குரலில், அறிவுமதி வரிகளில், ஆர் பி பட்நாயக் இசையமைப்பில். அதற்கு முன்பாக ஒரு சிறு இடைவேளை கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
2: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம்.

0: 101.4
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

சக்திவேலு பாட்டப்ப.

ஹலோ

கார்த்திக் குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பு. கோவில் திரைப்படத்திலிருந்து காலேஜுக்கு போனோம் என்ற பாடலை கேட்டு வர நேரம் 3:51. நேயர்கள் இணைந்திருப்பது திரை கானம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து. ரோஜாக்கள் நம் நெஞ்சில் பூக்குமே என்ற பாடல் மகாலட்சுமி குரலில், கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சிம்மதூள.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: ரெயின்போ கேக்கலையா?
2: நேரம் 3:57. நேயர்கள் இணைந்திருந்தது திரைகானம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்திருந்தது நான், உங்கள் அன்பு தோழி பவானி. அடுத்ததாக ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூல.
3: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
4: ஜில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
3: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
3: டேய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
4: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான

மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 இது ஃபன் பண்ணலாமா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரவிருப்பது வர்ணம் திரைப்படத்திலிருந்து காதல் வந்தால் என்ற பாடல். கார்த்திக் மற்றும் ஸ்வேதா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஐசக் தாமஸ் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 4:10 நேர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவா மனசுல சக்தி என்ற பாடல், திரைப்படத்திலிருந்து தித்திக்கும் என்ற பாடல். கே கே மற்றும் ஸ்வேதா குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்திலிருந்து லேசா பறக்குது மனசு என்ற பாடலை சின்மய் மற்றும் கார்த்திக் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில் வி செல்வகணேஷ் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 4:21. நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி.

அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஈரம் திரைப்படத்திலிருந்து. சாரல் என் என்ற பாடல் ரஞ்சித் குரலில், விவேகா வரிகளில், தமன் இசையமைப்பில். கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 4:30 நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அயன் திரைப்படத்திலிருந்து விழி மூடி யோசித்தால் என்ற பாடலை கார்த்திக் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பேராண்மை என்ற திரைப்படத்திலிருந்து துப்பாக்கி பெண்ணே என்ற பாடல். ஷாலினி, மேகா, பேகி மற்றும் சூரி குரலில், வித்யாசாகர் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 4:41. யோகி திரைப்படத்திலிருந்து யாரோடு யாரோ என்ற பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா குரலில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினம் என்ற பாடல். பிரியா ஹமேஷ் மற்றும் முகேஷ் குரலில், விவேக் அவர்களில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில். கேட்டு நேந்திரங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சமதூல.
2: Hey!

நேரம் 4:46 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கலவாணி திரைப்படத்திலிருந்து ஒருமுறை இருமுறை என்ற பாடல். ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், SS குமரன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

நேரம் 4:46 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கலவாணி திரைப்படத்திலிருந்து ஒருமுறை இருமுறை என்ற பாடல். ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், SS குமரன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் இணைந்திருப்பது
1: பண்ணலாமா
0: நேரம் 4:50 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆடுபுலி திரைப்படத்திலிருந்து உன்னை நினைத்ததுமே. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில், கலைக்குமார் வரிகளில், சுந்தர்சி பாபு இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து விழிகளிலே என்ற பாடல். பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், யுகபாரதி வரிகளில், கணேஷ் ராகவேந்தர் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதோல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில்

இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. அப்போது நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இந்த இனிய மாலை பொழுதில் நமக்கு பிடித்த பல சூப்பரான பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்திலிருந்து உன் சின்ன சின்ன என்று தொடங்கக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியது. தேவாவோட இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மது உளுங்க.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 5:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அடுத்ததாக நம்ம எந்த படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, செவ்வந்தி திரைப்படத்துலேருந்து தாங்க. செம்மீனே செம்மீனே என்று தொடங்கக்கூடிய பாடல் தான். ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா இணைந்து பாடியது. வாலியோட வரிகளை இளையராஜாவோட சில தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்போதுமே செம தூளுங்க.

நேயர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் கண்மணி திரைப்படத்திலிருந்து நேற்று வந்த காற்று என்று தொடங்கக்கூடிய பாடல். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. வாலியோட வரிகளில் இளையராஜா அவரை செயல தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கப்படும். கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மதுலுங்க.

நேரம் 5:20. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அடுத்ததாக என்ன படத்துல நம்ம பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா, பாட்டு பாடவா அப்படின்ற திரைப்படத்துல இருந்து சின்ன கண்மணிக்குள்ளே வந்த அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் சுனந்தா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரல்களில். வாலியோட வரிகளை இளையராஜாவோட சிலதான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, ரெயின்போ மேடையில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் தென்றல் வரும் தேர் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த படத்திலிருந்து புதிய பறவை என்று தொடங்கக்கூடிய பாடல். ஸ்வர்ணலதாவோட குரல்களில் மு மேத்தாவோட வரிகளில் இளையராஜா வரிசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 5:30.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ரெயின்போ மேடையில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஆனலகன் திரைப்படத்திலிருந்து பூச்சூடும் என்று தொடங்கக்கூடிய பாடல். உமாராமணன் மற்றும் சுவனலதாவோட குரல்களில், வாலியோட வரிகளில், இளையராஜா இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கப்படும். கேட்டணிந்திருங்கள், இது FM 91.3 அப்படின்னு ஆளுங்க எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

ரெயின்போ மேரையில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் கருணா திரைப்படத்திலிருந்து ஹலோ செல்லம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். வித்யாசோகரோட இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கப்படும். கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஹலோ அஞ்சலி, ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்களே, அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து சோலை மலரை நெஞ்சே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேஜே யேசுதாஸோட குரலை இளையராஜாவோட இசையில தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களை நம்ம ரெயின்போ மேடையில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் எல்லாமே என்று ஆசாதான் திரைப்படத்திலிருந்து தூத்துக்குடி முத்து என்று தொடங்கக்கூடிய பாடல். ஆசா லேகாவோட குரலில் எம் ஜெயதவனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்படும். கேட்டிணைந்திருங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து நீ கட்டும் சேலை என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல். டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதாவோட குரல்களில், பழனிபாதியோட வரிகளில், ஏ ரஹ்மானோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்படும். கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ மேடையில் நிறைவு பாடலாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறு தலைவா என்று தொடங்கக்கூடிய பாடல் ஹரிஹரன் மற்றும் அனுபமா குரல்களில் வாலியோட வரிகளில் தேவாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டிணைந்திருங்கள்.

இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

லேட் பேக், ஸ்மூத் அண்ட் ஃபுல் ஆஃப் சோல்ஃபுல் கான்ஃபிடென்ஸ், தேட் வாஸ் ப்ளூஸ் ஒன் லவ். அப் நெக்ஸ்ட் இஸ் அ சாங் தட் வாஸ் த சாஃப்ட் பாய் ஆந்தம் பிஃபோர் த டேர்ம் ஈவன் எக்ஸிஸ்டட். த சாங் இஸ் கால்ட் பேபி அண்ட் இட் வாஸ் மேட் பை சம் ஒன் கால் ஜஸ்டின் பீபர், ஹூ பிகேம் வாட் ஹி இஸ் டுடே. ஐ வில் சே பிகாஸ் ஆஃப் திஸ் சாங். அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், வி ஆல் ஸ்க்ரீம்ட் தட் பார்ட் வேர் ஹீ ஜஸ்ட் ஷவுட்ஸ் பேபி, அண்ட் இட் வாஸ் எவ்ரிபடிஸ் பர்சனல் பேலட் அட் த டைம். தோ வி யூஸ் டு சே இட் அவுட் லவ் தட் இட் வாஸ் அ கிரின்ஜ் சாங். ஸோ ஹியர்ஸ் ஜஸ்டின் பீபர்ஸ் பேபி எவ்ரி ஒன்.

0: Please stay tuned for the news in Tamil at 6:30 p.m.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும்.

0: என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான உம்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு, அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2nd வளையம், அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3rd வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387க்கும் மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில்

0: அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உட்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வெல்கம் பேக் எவ்ரி ஒன். யூர் டியூன்ட் இன் டு 101.4 எஃப்எம் ரெயின்போ ஃபார் த டிரைவ் டைம். திஸ் இஸ் ஆர்ஜே மது இன் தி ஸ்டுடியோஸ் டு நைட் அண்ட் யூர் லிஸ்னிங் டு சாங்ஸ் ஃப்ரம் த Y2K இரா. அப் நெக்ஸ்ட் இஸ் அ சாங் அபவுட் பீப்புள் ஹூ ரியலி கான் மேக் டெசிஷன்ஸ் அண்ட் மேக் டெசிஷன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபனியஸ்ட் வே பாசிபிள். த சாங் இஸ் கால்ட் ஈனி மினி அண்ட் இட் வாஸ் மேட் பை ஷான் கிங்ஸ்டன் அண்ட் ஜஸ்டின் பீபர் இன் 2010 ஃபார் தியர் ஆல்பம் மை வேர்ல்ட் 2.0. அண்ட் இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் இன்டெசிஷன் அண்ட் கேப்சர்ஸ் தட் பிளேஃபுல் யட் சீரியஸ் வே சம் ஆஃப் அஸ் ஆர் ஆல் ரியலி இன்டிசைசிவ். ஸோ ஹியர்ஸ் ஈனி மினி.
1: Eeny, meeny, miny, moe, catch a bad chick by her toe. If she holler, if she holler, let her.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். திரை ராகத்தில் சூப்பரான பல பாடல்களை கேட்கவிருக்கும். முதலாவதாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் ஆன்பாவன் திரைப்படத்திலிருந்து குயிலே குயிலே பூங்குயிலே அப்படின்னு தொடரக்கூடிய பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவுடைய சில தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

ஆண்பாவம் திரைப்படத்திலிருந்து என்ன பாட சொல்லாத அப்படின்ற பாடல் தான் அடுத்து கேட்க போகிறோம். எஸ் ஜானகியோட குரலை இளையராஜாவோட சிறந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:10. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். அடுத்ததாக என்ன படத்திலிருந்து நம்ம பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். காதல் கசக்கதையா என்று தொடங்கக்கூடிய பாடல். இளையராஜாவோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் தான் அந்த பாட்டில் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாம் எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கை கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணி

0: உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீத்தம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்பட படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்

0: பயணிகளில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 3 முதல் 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6 முதல் 8 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். அடுத்ததாக எந்த படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆன்பாவம் திரைப்படத்திலேருந்து தான், ஒட்டி வந்த சிங்கக்குட்டி அப்படின்ற பாடல். கொல்லங்குடி கருப்பாயோட குரலில் இளையராஜாவோட சிலதான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். அடுத்தா என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். விழிகள் மேடையும் இமைகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. டி ஓகே, அதுக்கு முன்னாடி வேறொரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டுடலாம்.

பாடும் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து ஆட்டத்தில் நாமே என்று தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராமோட குரல்களில், நா காமராஜனோட வரிகளில் தான் இந்த பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் அன்பே அன்பே என்று தொடங்கக்கூடிய பாடல் தான். பாடும் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலில் முத்துலிங்கத்தோட வரிகளில் தான் இந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே புதுமை செம தூளுங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 7:40 40 நெருங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். அடுத்ததான் என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பாடும் வானம்பாடி திரைப்படத்திலேருந்து தான் என் நினைவுதானே அப்படின்னு தொடரக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில் வாலியோட வரிகளில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே போதுமே சமதுலுங்க.

நேயர்களே, நாம் இணைந்தரக்கூடிய நிகழ்ச்சி திரை ராகம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோன்னா, பாடும் வானம்பாடி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து தான். நாம் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு

பாடும் வானம்பாடி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து தான் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ஃபேவரைட்டான சாங் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு டிஸ்கோ டான்சர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலை வாலியோட வரிகளில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிகபுரம் கேட்டு நினைந்திருங்கள்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துகளை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 7:55 தான் இறங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை ராகம். நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த நேரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியது. வாலியோட வரிகளில் இளையராஜாவுடைய சில தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்சி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர, தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையில்

மீதான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்தொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உட்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக் எவ்ரிவன். த டைம் இஸ் 8:28 ஆன் த கிளாக் அண்ட் கமிங் அப் நெக்ஸ்ட் ஆன் மியூசிக் பை த பே இஸ் அ ஹாஃப் டைம் ஸ்பெஷல். வி ஜஸ்ட் லிசன் டு கோல்ட் பிளேஸ் எல்லோ ஃப்ரம் 2000 அண்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் ஆன் த டைம் மிஷின் டு நவ். டிரான்ஸ்போர்ட் இஸ் பேக் டு 2025. ஃபோர் லெஜெண்டரி பீப்புள் கேம் டுகெதர் அண்ட் மேட் அ சாங் ஃபார் அன் ஐகானிக் மூவி வித் அன் ஐகானிக் ஆக்டர். த ஃபோர் ஆர்டிஸ்ட் ஆர் டான் டாலிவர், ராஜர் கேட், ரயன் டெடர் அண்ட் தி அமேசிங் ஹேண்ட் சிம்மர். ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் வை தி சாங் ஃபீல் சோ சினிமாட்டிக் அண்ட் கிராண்ட் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஆப் ஃபார் த மூவி கால்ட் F1 ஸ்டாரிங் Bad Pit. The song is Lose My Mind.

டைம் இஸ் 8:48 ஆன் த கிளாக் அண்ட் வீ பின் லிஸ்னிங் டு சம் அமேசிங் சாங்ஸ் ஃப்ரம் த Y2K era அண்ட் வி ஜஸ்ட் லிசன் டு கோல்ட் பிளேஸ் கிளாக்ஸ். கமிங் அப் நெக்ஸ்ட் ஆன் ஷோ இஸ் அ லியோனா லூயிஸ் ஹிட். திஸ் ஒன்ஸ் ஃப்ரம் அ 2007 ஆல்பம் கால் த ஸ்பிரிட் அண்ட் த சாங் இஸ் கால்ட் ப்ளீடிங் லவ். திஸ் வாஸ் ஆல்சோ ரிட்டன் பை தி அமேசிங் ரயன் டெரர் அண்ட் தே பில்ட் திஸ் சாங் அரவுண்ட் தி சின்கோபேட்டட் ட்ரம் பேட்டர்ன்ஸ் அட் ஆர் சோ யூனிக் அண்ட் அபவ் தட் தே லேயர்ட் இட் வித் திஸ் அமேசிங் ஹார்மனிஸ் அண்ட் டாப் ஆஃப் தட் வீ ஹாவ் லியோனாஸ் வாய்ஸ். ஸோ Here you have an iconic song made with all these collaborations. This is Bleeding Love by Leona Lewis.

நேரம் 9:16 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதுக்கு பிடித்த சூப்பரான பல பாடல்களை கேட்க போகிறோம். ஒவ்வொரு பாடல் கேட்கும் போதும் ஒரு வகையான உணர்வு, ஒரு வகையான அமைதி, ஒரு வகையான எழுச்சி, ஒரு வகையான புத்துணர்ச்சி அப்படின்னு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். சில பாடல்களில் தத்துவம் இருக்கும், சில பாடல்களில் காதல் இருக்கும், சில பாடல்களே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குன்னே, ஒரு சந்தோஷத்துக்குன்னே நம்ம கேட்போம். ஸோ அது மாதிரியான பல பாடல்களில் பல்வேறு வித கோணங்களில் பல்வேறு உணர்ச்சிகளை நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் யாரோ எழுதிய கவிதை அப்படின்ற படத்திலிருந்து இதயம் முழுதும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். வாணி ஜெயராமோட குரலில், மு மேத்தாவோட வரிகளில், ஆனந்த சங்கரோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே போதுமே சமதூளுங்க.

நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சாதனை அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஓ வானம் பாடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம்? மருமகள் திரைப்படத்திலிருந்து மைனா ஓ மைனா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். சந்திரபோஸோட இசையில தான் அந்த பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நாம் என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் அப்படின்னா ரெயின்போ ராகங்கள். சூப்பரான மனதுக்கு பிடித்த நல்ல மெலடி சாங்ஸ் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக என்ன பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி திரைப்படத்திலிருந்து ஆலா சத்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராமோட குரல்களில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:37 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதுக்கு பிடித்த பல இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் நீதானா அந்த குயில் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து என் ஜீவன் பாடுது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எஸ் ஜானகியோட குரலில், பஞ்ச அருணாச்சலத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்படும். கேட்டு நினைந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 90.4. எல்லாமே எப்போதுமே செமந்து உள்ளுங்க.

படத்திலிருந்து எல்லோரும் தேடும் அப்படின்ற தொடங்குடைய பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ் ஜானகியோட குரலில் ரவீந்திரனோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலாம் கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் பிரைன் பண்ணி 91.4 எல்லாமே புதுமே செம்ம தூளுங்க.

மான்கள் விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் வண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போ

நேயர்களே, ரெயின்போ ராகங்கள் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மரகத வீணை திரைப்படத்திலிருந்து ஒரு பூவனக்குயில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எஸ் ஜானகியோட குரலை மு மேத்தாவோட வரிகளை இளையராஜாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:02 நெருங்கிட்டு இருக்கு. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். பழைய பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த சுகந்தம், ஒரு இனிமை, ஒரு மதுரம், ஒரு தேன் சுவை, இப்படி பலவிதமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இனிமையின் பல ரசங்கள் சுவைந்தது தான், கசிந்தது தான் பழமையான பாடல்கள்னு சொல்லலாம். முதலாவதாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனோட பாடல் தான். பிபி சீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைத்த ஒரு பாடல். சுமைதாங்கி திரைப்படத்தில் இருந்து எந்தன் பருவத்தின் கேள்விக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். கவிரசம் கொட்டக்கூடிய ஒரு பாடல்னே சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:06. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். இந்த பாடலாசிரியர்களுக்கு சில நேரங்களில் சில சுகந்தமான அனுபவம் கிடைக்குங்க. அதாவது அவங்களுடைய சொந்த வாழ்க்கையே கவிதையாவோ பாடலாவோ மாற்றிக்கக்கூடிய அந்த சூழலோ கதை அம்சமோ போகிறதுன்னு வச்சுங்களேன், விளையாடிடுவாங்கன்னே சொல்லலாம். அப்படி தாங்க கண்ணதாசன் தன்னோட வாழ்க்கையையும் கதை அம்சத்தையும் சேர்த்து பொருத்தி அப்படியே அந்த மெய்யுருக வைக்கக்கூடிய வரிகளாகவும் தன்னை மெய்யாக விவரிக்கிற விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கும். ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து ஒரு கோப்பை இலை எண் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள்.

ரெயின்போ ரீவைண்டில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து பார்மகளை பார் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட இசையில் தான் அந்த பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

நேரம் 10:15 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பளிங்கினால் ஒரு மாளிகை. கண்டிப்பாக இந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்திருக்கும். எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பாடலை வந்து கடந்து வந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், வேதாவோட இசையில் தான் இந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செமதுளுங்க.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். சில பட டைட்டில்களை பார்த்தாலே கவிதை மாதிரி இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பட டைட்டில் மாதிரி தான் இந்த இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டோடது இருக்குது. அதாவது நினைவில் நின்றவள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியது. வாலியோட வரிகளில் வி குமாரோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:24 நெருங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, இதய ஊஞ்சல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பேசும் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடியது. வாலியோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில தான் அந்த பாடலை கேட்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மதுவுங்க.

ரெயின்போ ரீவைனில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லோருக்குமே பிடித்த பாடலுங்க, நான் மலரோடு தனியாக அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் வேதாவோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலாக கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:31, 36 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம்? நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து முத்துக்களவு கண்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியது. கண்ணதாசனோட வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே போதுமே செம தூளுங்க.

முத்துக்களு கண்கள் அப்படின்னு தொடங்கின பாடலை கேட்டோம். அடுத்ததான் முத்து குளிக்க வாரீகளா அப்படின்ற பாடலை தான் கேட்க போகிறோம். அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளை தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

சில நேரங்களில் ஒரு பாடலை வந்து இரண்டு பாடகர்கள் சேர்ந்து பாடுவாங்க, அது ஒரு ஆணாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்கும். சில நேரங்களில் பல பெண் பாடகர்கள் சேர்ந்து பாடுவாங்க, பல ஆண் பாடகர்கள் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அப்படி தாங்க இந்த பாடலில் மூன்று இசை ஜாம்பவான்கள் பாடகர்கள்னு சொல்லலாம். பி. சுசிலா, எல்ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பாடிய ஒரு பாடல். பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து ஆணிமுத்து வாங்கி வந்தேன் அப்படின்ற பாடல் தான். கண்ணதாசனோட வரிகளை எம். எஸ். விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசிக்கப்புறம். கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களே, நேரம் 10:43 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம், எந்த படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமலர்கள் அப்படின்ற படத்திலிருந்து வெள்ளிமணி ஓசையிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பி சுசிலாவோட குரலில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கப்படுறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நம்ம ரெயின்போ ரிவைனில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ராமு திரைப்படத்திலேருந்து பி சுசீலாவோட குரல கண்ணதாசனோட வரிகளை எம் எஸ் விஸ்வநாத சில அந்த பாடலை கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:50 நெருங்கிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்ததான் என்ன பாடல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, ஊட்டி வரை உறவு திரைப்படத்துல இருந்து தேடினேன் வந்தது அப்படின்ற பாடல் தான். பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில அந்த பாடலை கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேரம் 10:50 நெருங்கிட்டு இருக்கு. நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்ததான் என்ன பாடல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, ஊட்டி வரை உறவு திரைப்படத்துல இருந்து தேடினேன் வந்தது அப்படின்ற பாடல் தான். பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில அந்த பாடலை கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே போதுமே செமதூளுங்க.

நம்ம ரெயின்போ ரிவெண்டில் நிறைய பாடலையும் கேட்டாச்சு. மீண்டும் ஒரு நன்னாளில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பார்த்திபன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:10 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில் பொன்னியின் செல்வன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் இதோ.

ஆஹா திரைப்படத்திற்காக அரியரன் அவர்களுடைய வாய்ஸில் வாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டும். நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில், இளையராஜா அவர்களுடைய குரலில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய குரல்லையும் பாடல் இதுவும்.

பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், பழனி பாரதி அவர்களில், சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் குயில் பாட்டு திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில், கிருஷ்ணராஜ், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிற்பி அவர்களுடைய இசையில பழனி பாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:51 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எல்லாம் பெண்ணிடமோ உன்னிடமோ பாரடி நீ நீதான் மோகினியோ. மேநாட்டு குட்டி போல கவுன்னு லோலாக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்திருந்தேன் இல்லைண்ணா.